0: அது யாரு விட்டுதான்
1: விட்டுனேன் இப்பாட்டாகினே மீறி குரிய தேபதாதி தேப குரிய
0: அழை தெம்மி லூம தெம்மி ஃபோத்திக்கொள்ளனுக்கு சோக்கே
1: அது மடு குறை மீறதே ஹாதா கெத்திரிக்கம் ஸ்கூல்டே ஏதோ
0: கெக்குரி வேணும் வாக்கி வர கண்ணு ரேம் ஃபிஷிக்கு எம்மிக்கமே நேங்கிக்கு எம்மி உழனி தென் அணி கமித்தனை தினிச லோமதிக ஃபோத்தி கண்டு தேசி
1: அண்ண இது பாரணும் குழந்தை
0: இது பார் குற
1: எம்பியா அது இருக்கணும் தீங்க ஓகே ஓகே மீறி கொண்டு மீதாச்சி
0: ஃபரீக்
1: உசந்தோகி ஹதியா
0: ஓ அங்கே மிகாரு தெங்க மிக போட்டு வரணும் புரிய
1: ஜாங்க ரங்கள கங்கண்
0: கொத்தேக்கோ
1: பல ஆ